சித்திரம் லாகு இன்ஸ்ட்ருமெண்ட் தாலிய தாடி தொடரா தொடரா பண்ணிங்க அடுக்காமே சாஜி கன்காம் என்டார் யங் பர்ஜுதுல் பிஎஸ் எஸ் வை இஇ சேத்தே நெட்ஃப்ளிக்ஸ் உந்துக் மண்டுக்கும் சராத்தோஸ் பனுத்தூர் சரிதா இந்தியா கெனராசி படி குத்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி இஇ சேத்தே த நெட்ஃப்ளிக்ஸ் தேலா மங் உமும் கான் ப்ரோக்ராம் பிஎஸ் ஈஸ்வா பாகி சுப்ராத்தூஸ் மஹாசீஸ்வா யங் மினவார் கான் டுக்குங்கான் ஃபினான்ஷியல் ஹிங்கா லபான் புலு பர்சன் உந்துக் என்னாம் ப்ரோக்ராம் ப்ரொஃபஷனல் தர்தீரி தாடி துவோ ப்ரோக்ராம் டிப்ளோமா சாத்து தாஹூன் தான் எம்பத் ப்ரோக்ராம் சர்டிஃபிகாத் என்னாம் புலான் நெட்ஃப்ளிக்ஸ் தான் இஇ சேத்தே மனஞ்சுர்கான் ப்ரோக்ராம் பிஎஸ்இஸ்வா இனி சிப்கை பாக்யான் தாடி நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா ஸ்டோரி டெல்லிங் இனிஷியாட்டிவ் யங் பர் துன்ஜுவான் மமாங்குன் கும்புலான் தரேந்தா கிரியேட்டிவ் தி இந்தியா சர்தா மமாந்து செக்டோர் அனிவாசி இஃபெக்ட் விஜுவல் கேம் தன் காமிக் அகர் மமிலிக்கி கசியப்பான் கத்தர்லிம்பான் யங் மர்மடாய் துகுங்காங் ஒல நெட்ஃப்ளிக்ஸ் ஃபண்ட் ஃபார் கிரியேட்டிவ் இக்வாலிட்டி பெசிஸ்வா இனி தர்பூக பாக்கி மாசிஸ்வா மவுபூன் ப்ரொஃபெஷனல் யாங் தடாங் பக்கர்ஜதி சலுடு இந்தியா கேமனன் ப்ரோக்ராம் யாங் தர்ச்சா குப் தலாம் என்சிஆர்டி பெசிஸ்வா இனி மலிபுத்தி டிப்ளோமா தலாம் இன்டராக்டிவ் காமிக்ஸ் தன் ஸ்கிவென்ச்சுவல் ஆர்ட்ஸ் தன் விஜுவல் எஃபெக்ட்ஸ் மாஸ்டரி சர்த்தா சர்டிஃபிகேட் தலாம் விஜுவல் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கண்டென்ட் கிரியேஷன் மீடியா டெக் ஒர்க் த்ரூ ஆர்ட் ஆஃப் கேரக்டர் அனிமேஷன் தான் இ ஸ்போர்ட்ஸ் தான் கேமிங் மேனேஜ்மெண்ட் பொங்கு உமாம் இனி மசூல் மனுசூல் படுத்தமுவான் அந்தார பிரதான மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி தான் சேஓ நெட்ஃப்ளிக்ஸ் டெட் சரண் தோஸ் பட தாங்கல் லிமா அகஸ்து ஜுவாடி புத்துவ புலுவன் நாம் ஸ்ரீமதி மனத்தகான் பாபா இந்தியா மமலிகி த்ரெடிசி பர்ச்சரித்த யங்காயா தன் கும்புலான் தரேந்தா கிரியேட்டிவ்

ஆனால் பண்ணுறதில் மணிக்கு மத்தி லாகு லாகு தாடி தெங்காந்த மிக்கான்சில் சைல அச்சாட காமி வந்துக்கு பாகியார் இனி அச்சாட காமி வந்துக்கு பேசோக் அடலா சபகை வரி குத் சத்லா வர்த்த வரித்தா லாகு இன்ஸ்ட்ருமெண்ட் தாலியா.